வெள்ளிக்கிழமை செல்வதற்கு அதிபதியான மகாலட்சுமி தேவி என்பது உகந்த நாளாகும்.

0: பெருகும்.
1: துன்பங்கள் நீங்கும். இன்றைய நாளில் நிம்மதி உண்டாகும்.
0: வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றினால் விளக்கங்கள்
1: செல்வ வளம் பெருகும்.
0: துன்பங்கள் நீங்கும்.
1: குடும்பத்தில் நிம்மதி
0: திருவிளக்கேற்றினால்
1: வடக்குகள்
0: விளங்கந்த
1: செல்வ வளம்
0: ஏற்றினால்
1: செல்வ வளம்
0: பெருகும்.
1: மகாலட்சுமிக்கு
0: திருமண
1: திசையை
0: திருவிளக்கேற்றினால்
1: வடக்கு

பாடல்கள் இதோ வரும். பக்தி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். பக்தி மிகும் பாடல்கள், பக்தி சுவை மிகுந்த பாடல்கள் இதோ வரும். அடுத்த பாடல்

0: பகுத்திருக்கும்
1: அவன் உணர்ந்து கொள்கிறார் நம்மை தீமை அறிந்தால் மட்டும் போடாது.

வானொலியில் நாம் வழங்கிய உங்களுடைய பக்தி நிகழ்ச்சி இங்கு யாவும் முடிவு பெற உள்ளது. அடுத்த நிகழ்ச்சியை நாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களை அதுவரையும் வழங்குவதற்கு.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இசையால் மனம் அமைதி அடையும் இந்த இனிய இரவு நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இசை அருவி. இனிமையான பாடல்கள், இனிய எண்ணங்கள், உற்சாகமான தருணங்கள் என இந்த இரவை இனிமையாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம். பாரதியார் அம்மனே போற்றும் பக்தி நிறைந்த இனிய பாடல் தேடி உன்னை சரணடைந்தேன் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.
2: தே

0: அடுத்தபடியாக மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் TMS சுந்தராசன் அவர்களின் இனிய குரலில் நீங்கள் அடுத்த பாடலை கேட்கலாம்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: பாட வேண்டுமா?
3: வசந்தம் உன்னை

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 7:30 மணி வரை கலைவாணியோடு கேட்கலாம்.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: இரவு நேரம் என்பது ஓய்வுக்கான நேரம் மட்டுமல்ல, நாளை சிறப்பாக தொடங்க உங்களை தயார்படுத்தும் நேரமும் ஆகும். இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினைவு கூறுங்கள். நாளைக்கான சிறிய திட்டத்தை அமைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தினருடன் சில நிமிடங்கள் மனம் விட்டு பேசுங்கள். ஒரு நல்ல புத்தகத்தின் சில பக்கங்களை வாசியுங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லி அமைதியான உறக்கத்திற்கு தயாராகுங்கள்.

அன்பு மக்களே, இன்றைய இசை அருவி நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். இனிய இரவு வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.